Kanal K.

aufstehen mit K-Tracks.

tracks.

Mein Herz schlägt. Ich atme. Manchmal denke ich an

Kanal K. Richtig gutes Radio.

0: Я с этих омиг не могу ответить.
1: Хайм Рисуар, Верк Ахтери Рахи.
2: Ла Вида
3: Рейс Вейд.
4: Компас. Die Schweiz redet mehr als vier Sprachen.
5: Hi, guten Abend, sali zusammen and vanakkam. This is MC Laksh on Lakshi M on Kanal K. பல வருஷம் ஆயிட்டது அப்படின்னு சொல்ல ஆசை தான். பட் ரெண்டு மாதம் லக்ஷியம் வந்து கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருந்தேன் சம்மர் பிரேக். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து லக்ஷியம் வந்து எப்படி போகுது எப்படி நடக்குது என்று சொன்ன சின்ன ஒரு ஆய்வு நடத்திட்டு சரி ஓகே லக்ஷியம் வந்து நிறைய பேருக்கு கிணம். ஆனாலும் லக்ஷியத்துடைய அடுத்த வடிவமாக புதுசாக விதவிதமாக நிறைய செய்யலாம் என்ற ஆசையோட புது புது விஷயங்கள் நிறைய நான் காத்து கொண்டிருக்குது. அந்த வகையில் லக்ஷியம் வந்து இப்படி ரேடியோவில் லைவில் கேட்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து சுகமாக இருந்த போதிலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு மத்தியில் வந்து சும்மா இப்படி ஃபன் பண்ணுற மாதிரி கதைச்சிட்ருக்கிறதுனால எந்த பிரயோசனமும் இல்லையென்று கேள்விப்பட்டேன். எனக்கு ரேடியோ பர்சனலாக பிடிக்கும், ரேடியோவில் சும்மா அலட்டலாம், எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் சொல்லலாம், எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் சொல்லி ஆறக்கூடிய ஒரு இடமாக இந்த ரேடியோ இருக்குது. ஆனால் அது எல்லாருக்குமே அந்த ரேடியோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாமே டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அண்டு பார்வை மூலியமாகவே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் கொடுக்கணும்டா அது கண்டிப்பாக ஒரு திரையில மூலியமாக மட்டும்தான், அதாவது வீடியோ பாட்காஸ்ட் மூலியமாக மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வெறும் ஆடியோ லைவ்ல கேட்டுட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளாமல் விட்டுட்டு போகிறது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, இப்படித்தான் இப்போதைக்கு இருக்க முடியும்ன்றப்போ அதுவும் பார்க்கத்தான் வேணும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இந்த வீடியோ பாட்காஸ்ட்டுக்கான மதிப்பும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு திறமையாளர் வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு கேமராவில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றி பதிவு செய்யும் போது அது நாங்கள் பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறப்போ இன்னும் அது ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் இப்படி நான் லைவ் செய்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போகலாம், போகாமலும் இருந்தாம். ஆனால் வீடியோவாக நான் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு லக்ஷியத்துடைய வடிவம் இருக்குது, அது லக்ஷியம்ன்ற பேரில் தான் இருக்குதா இல்லாட்டி வேறு எதுவும் ஒரு பேரில் அமைய இருக்குதா அப்படின்றதும் எனக்கு தெரியலை. ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்குதோ, அது வந்து நடக்கும்போது நடக்கும் இல்லாட்டி நாங்களும் நடத்தி காட்டுவோம் என்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கதைக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கிற பிளேலிஸ்ட் வந்து எல்லாமே ஓல்ட் இஸ் கோல்டு. ஸோ தமிழ் பாடல்கள்லேயே இப்போது ரீசண்டாக வந்து நிறைய பாடல்கள் வந்து நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இப்போது வந்து நிறைய பாடல்கள் வந்து காலம் கடந்து கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா கேட்டுட்ருக்கிறோம், திடீரென்று அடுத்த பாட்டு வந்த உடனே இந்த பாட்டை மறந்துட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடுறோம். அதே போல் அது காலம் கடந்து கேட்கக்கூடிய மாதிரியான வரிகளோ இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய இசையோ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பழைய பாடல்கள், அதாவது எஸ் 70s, 80s, 90s வந்த பாடல்கள், தமிழ் பாடல்கள் எல்லாமே இந்த காலத்திலையுமே கேட்கக்கூடிய அர்த்தத்தோடு உள்ள பாடலெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ எப்போவுமே நாங்கள் புது பாடல்கள் கேட்போம், நிறைய வைப் பண்ணுவோம், நிறைய ஹிப்ஹாப் கேட்டிருக்கிறோம், பாப் கேட்டிருக்கிறோம், குத்துப்பாட்டு கூட கேட்டிருக்கிறோம் லக்ஷியத்தில். ஆனால் பழைய பாடல்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்காக பழைய பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு இடையில் கண்டிப்பாக நான் சில சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால்

கொஞ்சம் திருப்தியாக போய் படுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய கதைச்சிட்டேன், ஆனால் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்குது. புது புது அர்த்தங்கள் படத்தில் இருந்து கேளடி கண்மணி, ஏனண்டா இப்போ ரேடியோ தானே கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ கேளடி கண்மணி அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, எஸ்பிபியுடைய பாடல். எஸ்பிபி சொல்லவே வேண்டாம், எஸ்பிபியோட வாய்ஸ் சும்மாவே எங்களை போட்டு தாக்கும். அதுவும் இப்படி ஒரு பாட்டு கிளடி கண்மணி, ஒரு மாதிரி பிரேக்கப்பாக, மெலங்கோலிக்காக, ஒரு மாதிரி ரொம்ப சேடான ஒரு வைப். ஆனால் படுத்திருக்கும் போது கேட்டுட்டு அப்படியே படுத்தா நல்ல தூக்கம் வரும். இப்போது 7 மணி தான் ஆகுது, எல்லாருக்கும் தூக்கம் வரும்ன்றது கூட கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த பாட்டை கேட்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மன சாந்தியாக இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்காக கேளடி கண்மணி ஆன் லாக்ஷியம் வித் மீ எம்சி லாக்ஷ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது லக்ஷியம் வித் மீ எம்சி லக்ஷ். கீழடி கண்மணி பாடல் இப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஸோ அந்த பாடல் பின்னாடி ஒளிபரப்பு கொண்டே இருக்குது. அந்த பாடலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த நிம்மதி தான் ஸ்பெஷல். ஏனென்றால் இந்த பாடல் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு பாடல். ஆனால் இந்த பாட்டில் வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்குது, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். கே பாலச்சந்திரருடைய படம் என்று நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சரியாக தெரியலை. ஸோ அந்த வகையில் இந்த பாட்டில் அவ்வளோ ஒரு வலியும் ஒரு வேதனையும் இருக்கிறப்போ அந்த எஸ்பிபி அழகாக பாடியிருப்பார். அப்பப்போ கேட்குறப்போ எங்களுக்கே ஒரு மாதிரி சோகமாக இருக்கும், அது கல்யாணம் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு காதல் தோல்வியோ இல்லாட்டி ஏதோ ஒரு மனசில் பாரம் இருக்கும்போதோ இது கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனம் லேசாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நான் என்ன உங்களோட கதைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வயசு கட்டம் வரும்போது ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 5 வயசில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்த பெரிய பிரச்சனையான்னு பார்த்திங்கண்டா, வீட்டில் அம்மா அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே ஓடாத, இங்கே ஓடாத என்று எல்லாத்துக்கும் அடிப்பா, எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பா. அப்பா எதுவும் பேசுவார், ஏன் பேசினோம், எதுக்கு பேசினோன்னே தெரியாமல், ஏன் இதை செய்யக்கூடாது, அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யாமலேயே தொலைச்சிருப்போம், இல்லாட்டி எங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கும். இல்லாட்டி அந்தந்த வயசில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பருவ மாற்றம் வரும்போது ஒரு விளையாட்டு பொம்மையோ இல்லாட்டி ஒரு விளையாட்டு சாமனோ அந்தந்த வயசில் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் எங்களுக்கு வேண்டி தெரியல, வீட்டில் இருக்க வேண்டாம் அப்பா சொல்லுவார், இல்லாட்டி இது வேண்டி என்னத்துக்கு தேவையில்லாமல் காசு செலவழிக்கணும் வேண்டாம் அம்மா சொல்லுவாள், இல்லாட்டி அந்த வயசில் எங்களுக்கான அந்த அனுபவங்கள் இல்லாதால ஒரு பக்குவப்படுத்தணுன்றதுக்காகவே, இல்லை இது வேண்டாமம்மா, இது இப்போ வேண்டி பிரயோசனம் இல்லை, 2 நாள் கழிச்சு குப்பைக்கு போடுறது தானே, அதுக்கு காசு செலவழிக்கணுமாண்டு அந்த வயசுலேயே எங்களுக்கு காசு ஒரு காரணமாக காட்டி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஸோ அந்த 5 வயசு பிள்ளைக்கு அது விவரங்கள் எதுவுமே புரியாது. அது அந்த வயசில் அவளுக்கு இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே பிரச்சனை, நான் ஆசைப்பட்டது ஏன் எனக்கு கிடைக்கல, ஓகே அம்மா காசு என்று சொல்கிறா, இல்லாட்டி அப்பா வந்து இது தேவையில்லைன்னு சொன்னான், ஆனால் என்னுடைய ஆசைக்கு ஏன் மதிப்பு கொடுக்கணும் இல்லை, அவைக்கு அந்த காசு என்றது அவைக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது, காசுன்றது என்னண்டே விளங்குறது அந்தந்த வயசில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பருவமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு 5 வயசு 6 வயசு என் 10 வயசு பிள்ளைக்கு கூட ஒரு விஷயம் அது கேட்குதுண்டேக்கில், நிறைய பேர் அது காசு சாட்டியோ இல்லாட்டி வேறு எதுவும் காரணம் சொல்லியோ அதிலிருந்து வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணினமே தவிர காசினுடைய மதிப்பு என்னன்றது அந்த வயசில் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதும் இல்லை, அதுக்கான சூழலும் அமைச்சு கொடுத்ததும் இல்லை. அதுக்காக இப்போ என்ன பிள்ளைக்காக எல்லாத்தையுமே செய்யணுமா, எல்லா தியாகங்களும் பண்ணணுமா, பிள்ளைக்கு எல்லாத்தையுமே வேண்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் அந்த வயசில் அந்த பிள்ளைக்கு காசண்டா என்னன்னு சரி தெரிஞ்சா தான் நீங்கள் சொல்லக்கூடிய காரணமும் அந்த பிள்ளைக்கு தெரியும். நீங்கள் காசை ஒரு காரணமாக சொல்கிறீங்க, ஆனால் அது என்னென்றே அந்த பிள்ளைக்கு விளங்காத பட்சத்தில் அந்த பிள்ளைக்கு அதுக்குள்ளே ஒரு ஒரு கவலையும் ஒரு சோகமும் காசுன்றதுனாலே ஒரு மதிப்பே இல்லாத ஒரு விஷயமாகவும் சிலவர்கள் தோணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்தந்த வயசில் நீங்கள் என்னென்ன காரணங்கள் சொல்கிறீங்களோ அந்த காரணத்துக்கான பின் உறுதியை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்க்கத்தான் வேணும். ஏனென்றா ஒரு வயசுக்கு பிறகு சில காரணங்கள் எங்களுக்கு புரியாமலேயே போயிடும். அந்த வயசில் காசு பற்றின ஒரு அனுபவம் இல்லாதாலேயோ இல்லாட்டி அதுக்கான பக்குவம் இல்லாதாலேயோ ஒரு 30-35 வயசு வரும்போது காசை எப்படி கொண்டு செலுத்தணுமென்ற ஒரு விஷயம் கூட அவைக்கு தெரியாமலேயே போகலாம். இல்லாட்டி அந்த காசை வந்து எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி அனுபவிக்கிறது என்றதை கூட அவைக்கு மறந்து போகலாம். இல்லாட்டி அந்த காசை எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கான சூழல் என்ன, அதில் எப்படி நான் அந்த காசோட எனக்குரிய ஒரு தொடர்பு அந்த உறவு எப்படி இருக்கணும் அதுவும் நிறைய பேருக்கு தெரியாமலே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு காரணமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது முன்னெடுத்து வைக்கிறப்போ அதுக்கான பின்புலத்தையும் நீங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கத்தான் வேணும். அதுக்கான முதல் முயற்சியாக சில வேளை நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் கொடுத்துட்டு நீ இந்த வேலை செய்கிறப்போ உனக்கு நீ வந்து ஒரு ஊதியத்தை நீ உருவாக்குற, நீ வந்து இந்த வேலை செய்கிறதால உனக்கான ஒரு ஊதியம் உனக்கு வந்து சேரும், அந்த ஊதியத்தை கொண்டு தான் நீ ஒவ்வொரு விஷயமுமே வாங்க முடியும் என்று சொல்கிறப்போ அந்த பொம்மைக்கான ஆசைன்றது போய் அந்த பொம்மையை வாங்கணுமென்ற ஒரு வைராக்கியம் ஒரு பிள்ளைக்கு வரும். அந்த வைராக்கியமே ஒரு கட்டத்தில் ஓகே நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பார்க்கணும், ஓகே இதுதான் காசினுடைய மதிப்பா, ஓகே அப்போ இப்படி சம்பாதிக்கணுமா அப்படி சம்பாதிக்கணும்ன்றது அந்த வயசுல தெரியும். அந்த பிள்ளையாவே மேபி உணர்ந்து அம்மா நான் இந்த முறை நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு 2 ரூபா கூட தரீங்களான்னு கூட கேட்கலாம்.
அது வந்து நான் வேலை செஞ்சாதான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், அதாவது அதுக்காக நான் முயற்சி போடணும், வேலைன்றதையும் தாண்டி ஒரு விஷயத்துக்காக நான் முயற்சி போடணும், ஒரு விஷயத்துக்காக நான் வந்து என்னுடைய உழைப்பை போடணும் என்றது தான் அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தைரியம். ஸோ 5 வயசு பிள்ளைக்கு நீங்கள் அந்த இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மன தைரியம் வந்து இந்த விஷயத்தில் காசை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இந்த இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணம் என்னுடைய சில பின்புலமாக கூட இருக்கலாம், அல்லாட்டி என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் பார்த்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி செய்கிறப்போ அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் என்ன வேணாம், எப்போ தேவை எப்போ தேவையில்லை, எப்படி அதை சம்பாதிக்கலாம், எப்படி நான் அதை ஈட்டலாம் என்றதெல்லாம் அந்த பிள்ளைக்கு 5 வயசில் 10 வயசுக்குள்ளேயே வந்துடும். 5-10 வயசில் அது தேவையா? 5-10 வயசில் இவ்வளோத்துக்கு யோசிக்கணுமா அந்த பிள்ளை? ஏன் என் பிள்ளை கேட்டால் உடனே வேண்டி கொடுக்கலாம் தானே? யா, உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் ஒரு பாட்டுக்கு பிறகு வாய்த்தராக கதைப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்காக என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கண்டா, இது இந்த ரீமேக்ஸ் வந்து ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸ், சிம்பு ஆடி பாடி டான்ஸ் ஆடி பயங்கரமாக போயிட்டு, ஆனால் அதனுடைய ஒரிஜினல் வந்து கேட்க சூப்பராக இருக்கும். ஸோ வச்சுக்கவா உன்னை மட்டும் இப்போ ஒன் லாக்ஷியம்

யா, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது லக்ஷ்யம் வித் மீ எம்சி லக்ஷ். ஸோ வச்சுக்கவா ஒன்று மட்டும் நெஞ்சுக்கல. யா, இட்ஸ் அ ஃபன் பெப்பி சாங், லைக் டிஸ்கோ சாங். இந்த 80ஸில் வந்த ஒரு பாட்டு, டிஸ்கோ கைண்ட் ஆஃப் சாங். இந்த பாட்டு வந்து இப்போது ரீசெண்டாக பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அதுவும் இப்போ சிம்பு வாரார் யூரோப்புக்கு ஒரு கான்சர்ட்டுக்கு அப்படின்றப்போ இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸாக இப்போது நிறைய இடத்துல ஓடிட்டுருக்கு. ஆனால் அதுக்கான முன் இதே வந்து ரஜினியோட படத்தில் வந்த இந்த பாட்டு தான். ஸோ வச்சுக்கவா ஒன்று மட்டும் நெஞ்சுக்கல. நாங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பற்றி கதைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, 5 வயசில் ஒரு பிள்ளைக்கான பிரச்சனை என்ன, அதை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி என்னுடைய பார்வையில் அதை என்ன நாங்கள் செய்யலாம், அதுலாட்டி என்னென்ன அதில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படின்றது. ஸோ அதில் நான் சொல்லியிருந்த விஷயம், 5 வயசு பிள்ளைக்கு நீங்கள் வந்து பணம் எவ்வளோ முக்கியம், ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலன்றப்போ நான் வந்து அதை எப்படி ஈட்டலாம் என்ற ஒரு தைரியத்தை சொல்லி கொடுக்கணுமே தவிர, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு காரணத்தை சொல்லி அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்றத தான் நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு பொருள் வேணும் என்றப்போ அந்த பொருளை ஈட்டுறதுக்கான வழியை சொல்லி கொடுக்கணுமே தவிர, அந்த பொருள் உனக்கு கிடைக்காது என்றதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி கேட்பீங்க, 5-10 வயசு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு எண்ணத்தை நாங்கள் விதைக்கிறது சரியா, காசு சம்பாதிக்கணும், 5 வயசுலேயே நீ வீட்டில் என்னை க்ளீன் பண்ணாதான் உனக்கு காசு தருவேன், வீட்டில் உதவி செய்கிறதுக்கெல்லாம் காசு கொடுக்குறது நியாயமா அப்படின்றலாம் நிறைய பேர் மேபி சொல்லலாம். ஏன்னா நானே முன்னாடியெல்லாம் அப்படி யாராவது செய்கிறது கண்டனண்டா நானே யோசிச்சிருப்பேன், வீட்டுக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் என்னத்துக்கு இவ்வளோத்துக்கு எல்லாரும் காசு கொடுக்கணும் அப்படின்றது. ஆனால் இப்போ போக போக ஒவ்வொரு கட்டத்துக்கு பிறகு யோசிக்கும்போது, ஒரு பிள்ளை வந்து வீட்டில் தன்னுடைய தாய் தகப்பனில் தான் நிறைய விஷயங்கள் பழக முடியும். இந்த உலகத்தை முதல் முதல்ல தாங்கள் எப்படி ஆளணும் என்றதை பழகிற இடமே ஒரு வீடு தான். அந்த வீட்டில் அம்மா அப்பா என்றதையும் தாண்டி, அப்பா வந்து ஒரு ராஜாவாகவும் ஒரு தாய் வந்து ஒரு ராணியாகவும் அந்த பிள்ளைகள் வந்துட்டு ஒரு சிற்பாயாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த வீட்டை ஆளக்கூடிய ராஜா ராணி தங்களுடைய சிற்பாய்க்கு நிறைய வேலைகள் கொடுப்பினம். ஆனால் அந்த வேலைகள் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த நாடு செழிப்பாக இருக்கணும் என்றதுக்காக. இப்போ நான் சொல்கிற அதே உதாரணம் தான், ஒரு பிள்ளைக்கு தாய் தகப்பன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சரி, ஒவ்வொரு அந்தந்த தொழிலுக்கான ஒரு உத்வேகம் வந்து அந்த பிள்ளையுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ வெளியில் வாழ்க்கையை நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் எப்படி இருக்கும் என்றது ஒரு தைரியம் தான் அந்த பிள்ளைக்கு வரும். ஸோ அந்த வகையில் ஒரு 5-10 வயசு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நாங்கள் நீ வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு வரும் என்றது ஒரு 18-20 வயசில் திடீரெண்டு நீங்கள் சொல்லும்போது, அந்த பிள்ளைக்கு இத்தனை வருஷமாக எல்லாமே ஈஸியாக கிடைச்சிட்டுது, திடீரெண்டு இப்போ நான் வேலைக்கு போகணும்னுக்கு அந்த அடாப்டேஷனே பல வருஷங்கள் இழுக்க, இல்லாட்டி அதுவே ஒரு மாதிரி என்னடா இது என்ற வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு ஈஸியாக அமைஞ்சது என்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கூட கொண்டு வரலாம். ஆனால் அதுவே நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நீ ஒரு விஷயம் நீ கிடைக்கணுமெண்டா அதுக்கான முயற்சியை நீ எடு என்றது அவைக்கு வேலை தளத்தில் மட்டும் இல்லை, அவளுடைய வாழ்க்கையில் கனவுல லட்சியத்தில் எல்லாத்துலேயுமே அவள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அந்த ஒரு வசனம், அந்த ஒரு செயல் அவைய எவ்வளோ தூரத்துக்கும் கூட்டி கொண்டு போகும். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேனே தவிர, இது வீட்டுக்கு உதவி செய்யக்கூடாது, வீட்டுக்கு உதவி செய்கிறன்றா காசு வேண்டிட்டு தான் செய்யணும் என்றது கூட இல்லை. அதுவும் உங்களோட வளர்ப்பில் தான் இருக்குது, அந்த வீட்டுக்கான உதவியாக இருக்கட்டும், இல்லாட்டி அது எப்படி நீங்கள் காசு கொடுக்கணும், எப்படி நீங்கள் செய்யணும், இதெல்லாமே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுபடி நான் செய்கிறேன். சில பேர் வந்து வேறு விதமாக கூட அதை சொல்லிக் கொடுக்கலாம், சில பேர் அதை இன்னும் ஓப்பன் மைண்டடாக சொல்லிக் கொடுக்கலாம், சில பேர் ஃப்ரெண்ட்ஸாகவே பிள்ளைகளோட சின்ன வயசுலேருந்தே பழகலாம். இது எல்லாருமே தனிப்பட்ட ரீதி இதில் செய்கிறது தான். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி, உங்களுக்கு வேறு விதம் வழியில் தெரிஞ்சால் பரவாயில்ல. ஸோ 5-10 வயசில் அந்த பிடிச்ச விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். ஓகே, ஒரு 12-13 வயசு பரிணாம வளர்ச்சி, அதாவது பரிணாம வளர்ச்சி என்று தாண்டி அடுத்த பரிணாமத்துக்கு போகக்கூடிய ஒரு வயசு. குறிப்பாக ஆண்களுக்கு தங்களுடைய குரல் மாறி, தங்களுடைய உடல்நிலை மாறி, பெண்களுக்கும் சரி உடல்நிலை மாறி அவங்களுடைய பருவத்தை அடைஞ்சு இப்படி உடம்பு ரீதியாக நிறைய மாற்றங்கள் அவைக்குள்ளே நடக்கும். அப்படி உடல் ரீதியாக நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களில் நிறைய விஷயங்கள் அவைக்கு புதுசாக இருக்கும். ஏன் எனக்கு திடீரெண்டு இப்படி இருக்குது, திடீரெண்டு ஆம்பளைகளுடைய குரல் மாறும், திடீரெண்டு அவைக்கு தாடி முளைக்கும், பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் முளைக்கும், அவைக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து என்றது ஜாஸ்தியாகும், உடம்பில் அந்த இதுகள் தெரிய வரும். அது எல்லாமே ஒரு ஒரு அந்த வயசுலேருந்து திடீரெண்டு பருவமடைகிற எந்த பிள்ளைக்கும், சாரி எந்த பிள்ளைக்கும், அது 103 திடீரெண்டு அப்படி வந்துடுச்சு. ஸோ இந்த பிள்ளைக்கும்
அது ஒரு மாதிரி புதுசாகவும் ஒரு மாதிரி கலக்கமாகவும் இருக்கும். அந்த கலக்கம் எப்படி கையாள்றதுன்ட்டு தெரியாதனாலேயே ஒரு பிள்ளையும் அதை எப்படி எப்படி செய்யணும்ன்ட்டு இல்லாமல் சில பேர் கத்துவினம், சில பேர் குளறுவினம், சில பேர் அழுவினம், சில பேர் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு கதைப்பினம், சில பேர் கதை அதை எடுக்க தெரியாமல் என்னென்னமோ எல்லாம் தப்பான வழியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் என்ன செய்ய முடியும், இது இதுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியுமா, இல்லாட்டி நாங்கள் அதுக்கு எதுவும் வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் செய்யாமல் வேறு யாராலையுமே அதை செய்ய முடியும். குறிப்பாக அம்மா அப்பா தான் கூட நின்று அதை சப்போர்ட்டே பண்ணணும். ஸோ அதை எப்படி சப்போர்ட் பண்ணலாம்ன்ட்டு நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம். ஸோ ஓ பட்டர்ஃப்ளை மீரா படத்தில் இருந்து, ஓ பட்டர்ஃப்ளை வயல் ஒரு பிள்ளை வளர்ந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக பறக்க தொடங்குறப்போ நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த பாடல் அதை பற்றினது கிடையாது, இது ஒரு காதல் பாடல், இளையராஜாவுடைய இசையில் தான். ஸோ கேப்போம், கேட்டுட்டு அதுக்கு பிறகு என்னன்னு நாங்கள் வைத்தரா ப்ரொசீட் பண்ணலாம், சரியா? ஸோ அந்த வகையில் ஓ பட்டர்ஃப்ளை இப்போ உங்களுக்காக ஒன் லாக்ஷியம் வித் மீ எம்சி லாக்ஷ். கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து கதைப்போம். ஒரு பிள்ளைக்கு ஒரு வயது முத்தினதுக்கு பிறகு என்ன செய்யலாம், அதை எப்படி எங்களை கைக்குள்ளே கொண்டு வரலாம். ஸ்டே டியூன்ட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது லக்ஷியம் வித் மீ எம்சி லக்ஷ் ஆன் கனல் கா. ஸோ ஓ பட்டர்ஃப்ளை நாங்கள் கேட்டோம். நைஸ் சாங்னா, ஸோ வெரி ஸ்மூதிங் அண்ட் யா வெரி லைவ்லி, லைக் 80s அந்த 90s வைப்லேயே இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இதை பற்றி கதைச்சிட்ருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்களேண்டா, ஒரு பிள்ளை வர வர பருவத்தில் என்னென்ன வாழ்க்கையில் அனுபவிக்குது, அதை எப்படி நாங்கள் கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாமே நான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறேன். இதுதான் சரி, இதுதான் தப்பு, நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு அப்படின்றத நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட்டும் கிடையாது, நான் அதுக்கும் படிக்கவும் இல்லை, நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஜட்ஜும் கிடையாது, என்னை லாவும் படிக்கல. ஸோ இது ஏன் நான் சொன்னேன்டா, எள்ளூருண்ட ஆத்தியோசி கேட்டவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எள்ளூருண்ட வந்து அடிக்கடி இதுதான் சொல்லுவார், ஹூ ஆர் வி டு ஜட்ஜ், வி டிடன்ட் ஸ்டடி லா அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட குடும்பத்தை நீங்கள் கொண்டு செல்லலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம், ஒரு பிள்ளையுடைய வளர்ப்பு என்றது வந்து சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டு மூன்று உதவிக்காக இந்த விஷயங்கள் சொல்கிறேனே தவிர, இது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பிள்ளை நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கொள்ளலாம், அதில் எந்த ஒரு இது சூழலும் கிடையாது. ஸோ அந்த வகையில் இப்போ நான் கடைசியாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்களாண்டா, ஒரு பிள்ளை பருவநிலையை அடையும் போது அந்த உடல் ரீதியான மாற்றங்கள்லாம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் என்றதே தெரியாமலேயே போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யலாம் என்று சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி என்ன செய்யலாம் என்று பார்த்தீங்களா, ஒரு ஆண் பிள்ளை இருக்குதுண்டா, அந்த நேரம் ஒரு தகப்பன் என்றவர் கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி பெண் பிள்ளை இருந்தால் தாய் என்றது முக்கியம். அந்த ஆண் பிள்ளைக்கு தன்னுடைய உடலில் என்ன நடக்குது, என்ன உபாதை, அந்த பிள்ளைக்கு வந்து எல்லாமே தப்பாகவே தெரியும். தன்னோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி தப்பாகவும் நெகட்டிவாகவும், அந்த பெண் பிள்ளைக்கும் அப்படித்தான். ஆனால் இதை வந்து தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவ தான் அதை கண்டுபிடிச்சு, சரிங்க பார் பிள்ளை இது வந்து நார்மல் தான், இது எந்த விஷயமும் கிடையாது என்று அவையோட கதைக்கணும். நீங்கள் அம்மா அப்பாவாக இருந்த காலங்கள் மாறி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவையுடைய தோழர்களாக மாற வேண்டிய சூழல் தான் அந்த 13-14 வயசு என்றது. அந்த நேரம் நீங்கள் பிடிவாதமாக நான் அம்மா நான் அப்பா நான் சொல்கிறது தான் நீக்கிக்கணும்னு சொன்னீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது அதை எப்படி கையாளணும் என்ற அந்த ஒரு விஷயம் தெரியாமலேயே அந்த பிள்ளை எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி துடுக்கா வேண்டா விருப்பா கதைக்க தொடங்கிடும். அது மட்டும் இல்லாமல் எடுத்தெரிஞ்சு ஒரு மாதிரி சண்டையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறி, ஓ ஓகே உனக்கு இப்படி நடக்குதா, உன் உடம்புக்குள்ளே இப்படி இருக்குதா, நீ என்ன ஃபீல் பண்ணுற, உனக்கான என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையுமே என்னட்ட சொல்லு, நான் எதுக்குமே நான் எதுவும் தலை சொல்லவே மாட்டேன், தப்பாகவும் கதைக்க மாட்டேன் என்று ஒரு உறுதி சொல்லிட்டீங்களேண்டா, அந்த பிள்ளை அடுத்தடுத்து உங்கள்கிட்டயே எல்லா கஷ்டங்களையும் வந்து சொல்லும். அப்படி சொல்லும்போது உங்களால் ஈஸியாக அந்த பிள்ளையை கைகாணிக்கிறதோ இல்லாட்டி அந்த பிள்ளைக்கான உதவிகளை செய்கிறதோ வந்து கொஞ்சம் இதாயிரும். ஆனால் நிறைய பேர் பெற்றார் என்ன செய்கிறதுண்டா, ஒடுத்த உடனே நான் அம்மா நான் அப்பா இதில் இப்படி கதைக்காத இப்படி கொள்ளாத, ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து உங்களோட சண்டை பிடிக்கணுமெண்டோ, உங்களை வெறுத்து போயோ இல்லாட்டி உங்களோட எந்த தொடர்பும் வேண்டாமன்ற சூழல்லையோ உங்களோட வந்து கதைக்கல. அவங்களோட உடல் உபாதை என்ன நடக்குது, தான் என்ன செய்கிறேன், தான் எதுக்கு வாழ்கிறேன் என்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் அந்த அளவுக்கு யோசிக்கவும் தொடங்கிடும். ஸோ தனக்குலாம் நடக்கிறது எதுவுமே தப்பான விஷயம் கிடையாது என்றது, அதுவும் குறிப்பாக ஆண் பிள்ளையில் பார்த்திங்களா, அவைக்கு திடீரென ஒரு குரல் மாற்றம் வரும். அந்த குரல் மாற்றமும் இன்றைக்கிருந்து நாளைக்கு உடனே மாறிடாது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து ஒரு மாதிரி கீச்சு குரல்லையே கதைச்சிட்ருப்பினோம். அந்த கீச்சு குரல் கதைக்கிறதால போகிற இடங்களில் பள்ளிக்கூடம் வழிய அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், போகிற வார யாராவது கிண்டல் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு வார்த்தையை விடலாம், இல்லாட்டி என்ன நீ பொம்பளமாய் கதைக்கிற ஆம்பளமாய் கதைக்கிற மீசை முளைக்குது பாரு உனக்கு மீசை கூட வளரல, அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கிறப்போ அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது வீட்லேயும் கேட்குறதுக்கு ஒருத்தருமே இல்லை என்ற ஒரு தனிமையை உணர்கிறப்போ அந்த பிள்ளைகள் எடுத்தெரிஞ்சு தான் கதைக்குங்கள். ஸோ அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதன்படி நாங்கள் இருக்கணுமே தவிர, அந்த பிள்ளைகள் எங்களை எதிர்பார்ப்புக்கு இருக்கணும்ன்ற நினைக்கிறத முதல்ல நாங்கள் நிப்பாட்டி அதனுடைய பூக்களையே கொஞ்சம் நாங்களும் போய் அவைக்கு என்ன முக்கியம், அந்த நேரத்தில்
அவள் எப்படி கதைச்சா அவைக்கு வந்து புரியும், அவையுடைய சூழல் என்னன்றது தெரிகிறது, அறிஞ்சு கொள்வது வந்து மிக மிக முக்கியம். ஸோ உங்களுடைய அம்மா அப்பா என்ற அந்த ஒரு சூழலை விட்டுட்டு நீங்கள் பிள்ளைகளோட இது வந்து பிள்ளைகளுக்கு இது வேணுமா, ஓகே இது இது பிடிக்குதா, இது பிடிக்கலையா, சரி ஓகே இதெல்லாம் நார்மல் தான், இப்படிலாம் கதைப்பினந்தான், ஆனால் நான் இருக்கிற நீ வந்து சந்தோஷமாக இரு, நீ உனக்கான வாழ்க்கையை பார், உன் எந்த காலத்துலேயும் உன்னை கைவிட மாட்டேன் என்ற ஒரு நீங்கள் கருத்தை நீங்கள் முன் வச்சிங்கண்டா உங்களோட பிள்ளை அதுக்கு பிறகு எந்த பிரச்சனை என்றாலும் கண்டு ஓடவும் செய்யாது, உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி ஓடி வரும். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய ஒரே ஒரு கண்காணிப்பு, நான் பார்த்த இடங்களில் நான் பழகின மக்களுக்கு இடையில் நடந்த ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள், அது எல்லாத்தையும் சின்னனாக சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை கேட்குறதும் கேட்காததும் அது உங்களுடைய விருப்பம், அதில் நான் இதுலேயுமே தலைப்பட மாட்டேன். ஆனால் இது கேட்டு இதன்படி யாராவது ஒருத்தர் உங்களுடைய பிள்ளைகளோட நல்லபடியாக நீங்கள் இருந்து அந்த பிள்ளைகளோட ஒரு நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு உருவாக்க முடியும்ன்றா கண்டிப்பாக நானும் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ இந்த பருவத்தில் இப்படி செய்யலாம். அடுத்து என்ன வரும், அடுத்து பெரிய பூகம்பமே வரும். ஏனெண்டா 16, 17, 18 காதல் முளைக்கக்கூடிய வயது. காதல் என்றது என்ன, எதனால் வருது, அந்த வயசில் என்ன அந்த ஈர்ப்புன்றது என்ன, எல்லாத்தையுமே ஒரு பாட்டுக்கு பிறகு நாங்கள் வாய்த்தரா கதைச்சிட்ருப்போம். இப்போ உங்களுக்காக புது ரோட்டில் தான் பாடல் உங்களுக்காக வர இருக்குது. இதுவும் ஒரு ஒரு மாதிரி மெலடியஸான ஒரு பாட்டு, நல்லா இருக்குன்னு கேட்குறதுக்கு கேட்போம். கேட்டுட்டு அதுக்கு பிறகு வாய்த்தரா என்னென்னு கதைப்போம், சரியா? ஸோ ஸ்டே டியூன்ட் ஆன் லக்ஷியம் வித் மீ எம்சி லக்ஷ், ஓகே ஆன் கனல் கா. ஸோ நாங்கள் ஃபர்தராக கதைப்போம் ஒரு பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு காதல் முளைச்சதுக்கு பிறகு எப்படி இருக்கும், அதை எப்படி நாங்கள் கொண்டு செலுத்தலாம் வேண்டும்.

நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது லக்ஷியம் வித் மீ எம்சி லக்ஷ் ஆன். ஸோ நாங்கள் வந்து புது ரோட்டில் தான் பாட்டு இப்போ கேட்டோம். நைஸ் சாங்னா. அதுக்கு முன்னாடி நாங்கள் இதை பற்றி கழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பிள்ளைகள், ஓகே, பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பருவநா மாற்றங்கள் ஏற்படுறப்போ திடீரென்று பார்த்தா ஒரு புது காதல் ஒன்று உருவாயிரும். ஓகே, ஒரு 16 18 19 வயசில் ஒரு காதல் உருவாகும். நிறைய பெற்றோர் வந்து என்னடா இது காதலிக்குது, ஐயோ இந்த பிள்ளை என்ன காதலிக்குது காதலிக்குது காதலிக்குதுன்னு சொல்லியே மனமுருகி அதை அடித்து பிடிச்சு மிதித்து இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அது பெரிய பிரச்சனையாக்கி அது ஊர் ஃபுல்லாக பரப்பி நாத்தி போடுவினோம். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆண் பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான் அந்த முதல் காதல்ன்றது. அது இவர் தான் இப்படித்தான் இந்த இந்த உருவம் இந்த அழகு இந்த பண வசதி இந்த படிப்பு இந்த சுற்றுச்சூழல் இந்த எதையுமே பார்க்காம வெறும் ஏதோ ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பை வந்து மனிதரால் சொல்லக்கூட முடியாத ஒரு பருவம் அது. அந்த பருவத்தில் வரக்கூடிய அந்த ஈர்ப்பை வந்து நாங்கள் ஆக ஓவராக மதிப்பிட்டு அதுக்கான ஒரு இது கொடுத்து ஐயோ இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு ஐயோ இந்த பிள்ளை அப்படி பண்ணிட்டேன்னு நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த வயசில் வந்து முந்தின காலத்துலலாம் 18 19 வயசுலேயே கல்யாணம் கட்டி கொடுத்துருவீனும், கல்யாணம் கட்டி கொடுத்த வயசு கொடுத்து ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் கட்டி பிள்ளையும் பெற்றுருவீனும். அப்போ பிள்ளை பெறுற வயசில் ஒரு பிள்ளை வந்து நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை வேண்டாம் கூடாது தப்பு அப்படின்னு சொல்ல முடியும்? பிடிக்காமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அதுக்கு பிறகு வாழ்க்கை முழுக்க அழுகிற சில பேருக்கு மத்தியில் ஒரு பிள்ளை வந்து 18 19 வயசில் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லி சொல்லதண்டேக்கே நீங்கள் அந்த பிள்ளையோட இருந்து கதையுங்கோ, என்னாச்சு ஏதாச்சு இதனால் உனக்கு பிடிக்கும், ஓகே என்ன உனக்கு தேவை என்ன வேணும் என்ன வேண்டாம், இதை நீ எப்படி கொண்டு போகலாமென்று யோசிக்கிற, இது உண்மைதானா பொய் தானா, ஓகே இதை எப்படி நாங்கள் கையாளுவோம், உனக்கு இது உடல் ரீதியாகவும் உனக்கு இதுவும் தேவைகள் இருக்குதா, இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி தட்டி தழுவிட்டு போயிடுறோம். ஆனால் மன ரீதியான தேவைகளும் உடல் ரீதியான தேவைகளும் எல்லா ராசி அதாவது ஜீவராசிகளுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் தூக்கி கதச்சிட்டு இன்னொரு விஷயத்த நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் எல்லாமே மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் அப்படியான தேவைகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் அந்த பிள்ளைகளோட கதைக்கிறப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வயசுக்கு பிறகு தெரிய வரமோ, என் அம்மா இதெல்லாம் சொன்னவா என் அப்பா இதெல்லாம் சொன்னார், ஓகே அப்போ இப்போ எனக்கு வந்து சும்மா ஒரு இன்ஃபாக்டுவேஷன் போல் லவ் இல்லை உண்மையான லவ் இல்லை எனக்கு பிடிக்கும் வர நான் ஓவராக எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்றது மேபி அந்த பிள்ளைக்கு தெரிய வரலாம். ஸோ நீங்கள் கதைக்கிற கதையில் அந்த பிள்ளைக்கு அது ஃபீலிங்ஸ் இல்லை அது சும்மா இன்ஃபாக்டுவேஷன் புரியலாம், இல்லாட்டி அது உண்மையான ஃபீலிங்ஸாக இருந்தால் கூட சரி ஓகே நீ பழகு கதை, ஆனால் உனக்கான வரமுறையை நீயே செட் பண்ணிக்கொள், உனக்கு இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா இது வேண்டாம் இது வேண்டாம் எதனால் வேண்டாம் அதுக்கான காரணங்களையும் சொல்லிக் கொடுங்க. நான் பணத்தில் சொன்ன அதே விஷயங்கள் தான் இதுவும், எதனால் வேண்டாம் அந்த வேண்டாம்ன்றதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அதை எப்படி நாங்கள் சமாளிக்கலாம், ஒரு குடும்பமாக உனக்காக நாங்கள் துணையாக நிற்கிறோம் என்ற ஒரு ஒரு துணையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை காலத்துக்கும் உங்கள்கிட்ட விட்டோ உங்களை மீறியோ எந்த விஷயமுமே செய்யாது. ஆனால் இதை நாங்கள் செய்கிறதே இல்லையே, நாங்கள் எடுத்த கவுத்த முன்னே எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போட்டுட்டு ஐயோ என்ற பிள்ளை ஐயோ என்ற பிள்ளைன்னு கத்திட்டு ஓடுவோம். மாற்றம் மாற்றம் எல்லாத்தையுமே மாற்றுவோம், மாற்றப்போ எல்லாமே தானாக மாறும், அதுக்கு பிறகு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஒரு 21 22 வயசு டேக்கில் படிப்பு படிப்பு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை வாழ்க்கை துணை கல்யாணம் வேலை இப்படி எல்லா விஷயத்துலேயும் ப்ரெஷர் ஆகும். இந்த ப்ரெஷர் என்னன்றது இன்னொரு பாட்டுக்கு பிறகு கேட்போம். ஓகே, ஸோ ஊர் சனம் தூங்கிடுச்சு இப்போ உங்களுக்காக ஒரு லக்ஷியம். ஓகே, இந்த பாடல் வந்து ஒரு லவ் சாங் தான், ஒரு ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ஒருத்தரை நினைச்சு பாடக்கூடிய ஒரு பாட்டு, இரவில் தூக்கம் வராமல் ஐயோ அவற்றை ஞாபகமாகவே இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு தான் இப்போ உங்களுக்காக ஒரு லக்ஷியம் கேட்டுக்கொண்டே இருங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம்.

ஊரசனம் தூங்கிருச்சு, ஆனால் எனக்கு தூக்கம் வரலையே. ஏண்டா 7:50 தான் ஞாபகம். ஸோ ஊரசனம் தூங்கிருச்சு உங்களுக்காக லட்சியத்தில் கேட்டுட்ருந்தோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு பருவத்துலையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 21 வயசுலேருந்து ஒரு 25-30 வயசு அப்படின்றப்போ அந்த வாழ்க்கைன்றது அது மிகப்பெரிய கொடுமை. ஏன்னா படிச்சிருப்போம், வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சிருக்கும் வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்காது, வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கும் ஆனால் ஒழுங்கான கல்யாணம் அமைஞ்சிருக்காது, கல்யாணமும் அமைஞ்சிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் குழந்தை இருந்திருக்காது. ஸோ இப்படி எல்லா கட்டத்துலையுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் எல்லாமே இருக்காது. ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படுவோம் ஆனால் இன்னொரு விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி சந்தோஷங்களை எங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாத அந்த காலகட்டம் தான் இந்த 21 வயசுலேருந்து 30 வயசு. ஆனால் இந்த 21 வயசுலேருந்து 30 வயசை நாங்கள் ஒழுங்காக கடக்கிறதுக்கான முன் உதாரணமே எங்களுடைய தாய் தகப்பன் தான். ஸோ பிறந்ததுலேருந்து அந்த 20 வயசுக்குள்ளே இப்போ நான் சொன்ன அந்த பணத்தோட எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை, அதே மாதிரி எங்களுடைய உடல் ரீதியாக வரக்கூடிய மாற்றங்களை புரிஞ்சு கொள்கிற தன்மையிலையும், அதுக்கு பிறகு காதல் என்றது என்ன, அது எப்படி உருவாகுது, இப்படிப்பட்ட முக்கியமான சில விடயங்களில் எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுக்கு துணையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த 21 வயசுலேருந்து 30 வயசுன்றதை எங்களால் ஈஸியாக தாக்கு பிடிச்சிருந்துருக்க முடியும். ஆனால் பல விஷயங்களாலேயோ இன்னமும் தெரியல, எங்களுடைய தாய் தகப்பனுக்கும் சரி, இல்லாடி அவையுடைய தாய் தகப்பனாருக்கும் சரி, இப்படி ஒரு பிள்ளைகளை எப்படி கொண்டு போகணும், எப்படி வளர்க்கணும், அவைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், அவை எப்படி கொண்டாடலாம், இது எல்லாத்தையுமே அந்த எங்களுடைய பெற்றார் வந்து மறந்ததுனாலேயோ, இல்லாட்டி அவைக்கு தெரியாத ஒரு விடயமாகவே இருந்ததுனாலேயும் அவைக்கு வந்து அது ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஸோ அதனால தான் நான் முக்கியமாக இது எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கான காரணம், இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்குது, நடந்துட்டுருக்குது, இது எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் நானும் கோயிலுக்கு போயிருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், எல்லா கடவுளையும் கும்பிட்டுருக்கிறேன், ஆனால் அதை எப்படி கொண்டு போகணுமன்றது சத்தியமாக எனக்கும் தெரியலை. ஆனால் இப்போ உங்களோட இது ஷேர் பண்ணுறப்போ எனக்கே என்ன, நானே ஒரு மாதிரி பராமரித்து கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஏனெண்டா எங்களுக்கு எங்களை விட்டால் ஒரு யார் துணையாக இருக்க முடியும், எங்களுக்கு நாங்கள் தான் பெரிய துணை, அந்த பெரிய துணைக்காகத்தான் எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம். ஸோ அடுத்து உங்களுக்காக என்ன பாடல் அப்படின்னு பண்ணியா, இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்லி இவ்வளோ தூரம் இதண்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்களுக்கு நான் பதிவாக சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் நல்லதோ கெட்டதோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் பரவாயில்ல, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சந்தோஷமாக குதூகலமாக நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோட சந்தோஷமான ஒரு தருணங்களே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பாட்டும் கடைசியாக முடிக்க போகிறேன். லட்சியம் இப்போ முடியுது, அதுக்கு பிறகு நான் உங்களை வீடியோ பாட்காஸ்ட் மூலமா மேபி சந்திக்கலாம், இல்லாட்டி லைவில் கூட சந்திக்கலாம். ஆனால் இந்த பாடலோடு நான் இன்றைக்கு முடிக்கலாம்னு இருக்கிறேன். ராகமா கையத்தட்டு, என்னென்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் கையை தட்டிக்கலாம், விட்றா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துட்டுருக்குது. ஸோ கேட்டுட்ருங்க, ஓகே, கேட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஃபர்தராக இதை எப்படி கொண்டு போகலாம், என்ன செய்யலாம், லட்சியம் எப்படி வரப்போகுது, அடுத்து நான் வீடியோ பாட்காஸ்ட் போட போகிறேன்னா, இல்லாட்டி நான் அடுத்து வேறு என்னென்ன தகவல்கள் உங்களுக்காக கொண்டு வர இருக்கிறேன், இதெல்லாமே நானும் யோசிக்கத்தான் வேணும். எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு உங்களுக்காக கண்டிப்பாக கொண்டு வந்து நல்ல முறையில் சேர்க்க பார்ப்பேன். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க, லட்சியம் வேறு ஒரு ரூபத்துலேயும் கண்டிப்பாக உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ, MC Laksh on லட்சியம் நவ் ராகமாக.

Da, ide ljubavna. Romeo i Julija. Pa ti sad vidite.

Around on the red house stairs.

Yeah.